திம் நா, தடக்க திம் திம் நா, கிட்டத்தக்க திம் திம் நா, திம் திம் திம் நா, கதத்தக்க திம் திம் திம் திம் நா, கிட்டத்தக்க திம் திம் திம் திம் திம் நா, திம் திம் நா, கதத்த திம் திம் நா, தக்கிட்டத்தக்க திம் திம் நா, திம் திம் நா, உதின் தக்க திம் திம் நா, திங்கனக திம் திம் நா, திம் திம் நா, தக்க திம் திம் நா, கிட்டத்தக்க திம் திம் நா, திம் திம் நா, தத்த திம் திம் நா, கிட்டத்தக்க திம் திம் நா.